0: தேனா நட்டுச்சு பட்ட மாதிரி கேட்டோன்னு
1: Hi, my name is Marcus Finlay and I'm from Barclay Tablelands and you're listening to Wilnindjeri Music Show on ACCC in Ellison 10